0: கோபம் எந்தடி டாக்டர் சாரே.
1: அது ரத்தத்தின்றேதோ, அது பித்தத்தின்றேதோ, அது வாதத்தின்றேதோ, அது ரத்தத்தின்றேதோ, அது பித்தத்தின்றேதோ, அது வாதத்தின்றேதோ, பிடிவாதத்தின்றேதோ.
2: உன்னை சும்மா இருக்கு மனுஷா.
1: டாக்டர் சாரே, லேடி டாக்டர் சாரே, என்ன ரோகம் ஒன்னு கேட்கணே. ஆத்யம் தன்னே கையில குழலும் நெஞ்சில் வச்சன் ரோகம் ஒன்னு நோக்கணே. பீஸ் இல்லாதே சீரியஸா.